قويه شتو على وكشي ملي فوق متوا تا توريكو Tu dis que je t'ai senti les mots qui t'ont blessé Tu ne réponds plus à mes mots